சென்று ஐயோமென்று அலர்மேல் மங்கை உரைமார்பார் நிகரில் புகழாய் உலகம் ஒன்றுடையாய் என்னையா நிகரில்

0: நிகரில் புகழாய் உலகம் ஒன்றுடையாய் என்னையாழ்வா
1: நிகரில் அமர முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே.